எனக்கு தான் கொடுத்தா விடு மாதிரி தோமசம் கொடுத்தவிட்டாரி ஜீயாஸ்தோய் தவசரணி பரி தனக்கே தோஷ தொகுத்தவ மரி புர்கவன் பக பரி திஹாரி தனக்கே தோமசம் கொடுத்தவிட்டாரி ஜோ கல் கோய் கபார் தியாய ஹை தாக்கே கால் உனகட் நகை ரட்சா ஹோய் தாய் சப காலா தோஷ்ட அரிஷ்ட உட்டரே தத்காலா கிருபா திருஷ்ட தன ஜாஹி நெஹரி ஹோ ताके ताप तनक मो हरे हो रद सद कर्मो सब होई दोष्ट शास्व सक न कोई एक बार जंत मैं संभारा काल वास ते ताहि उबारा जैन नर नाम तिहारु कहा दारिद दोष्ट दोख ते रहा खड़ग के मैं शरण तिहारी आप हाथ दल उबारी सर्व ठार मोहो सहाय दोष दोख दे बचाई खड़ग के

நானுக்கு நிற்பவோ நிற்கு நானுக்கு நிற்பவோ நிற்கோ கேட்கிறான் கண்ணு.